மாலஹாரி பியாரி மாயி மீர மனவிகார் மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய். மாலஹாரி பியாரி மாயி மீர மனவிகார் மதன மோன முரளிதாய் கிருஷ்ண ஜெய்.

0: கட்டி காணி காத்திக்கின்ற மாணவத்தம்பன கனசுமாத கிரியையோ அன்னி ஒக்கட்டி காணே அதிகையுண்ட மனசு நம்பு வேறு மாதையோ கிரியையோ வேறு வேறு ஐன விடுவதேவி மனசு வேறுகானு மாட்டையும் கிரியையுனோ வேறு வேறு ஐன விடுவதேவி.
1: The true index to the fact that one is a human being is a perfect harmony and synchronization of one's thoughts, words and deeds. If there were to be a diversity prevailing in terms of what one thinks, what one utters, and then finally what one does, what is the use?
2: Yadi janma jara maranam na bhaveti. Yadi chesta viyogal bhayam na bhaveti. Yadi janmani சத்யம் பவம் நவதேதி. பிரேமஸ்வரூபுலார, லோகமுனந்து ஜனனமும் விருத்தாப்யமும் மரணமே லேக்குண்டினும் லோகமுனந்து ஆசிச்சின வஸ்துவுல யொக்க வியோகமே சம்பவிச்சுண்டினா ஈ ஜகத்தே அனித்யமு அசாஸ்வதமே காக்குண்டினா மானவுனி எந்து ஏமாத்திரம் கூடனும் பிரியமனுனேட்வண்டிதே உண்டி உண்டிடுவில் காது.
1: Embodiments of love. If in this existence of ours were there not to be things like birth, growth, old age and finally death, if there were not to be a case of being disappointed with not fulfilling what one seeks and desires, if it were not for the fact that the world is after all unreal and passing and transient, certainly there would not have been a meaning and significance to one's existence or life.